0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Tenga da corona Willow Chana Chana Chana

0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: மார் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ